அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வியாழக்கிழமை திட்டிக்கும் பகல் வணக்கம். இப்பொழுது நேரம் சரியாக 12:30 ஆகிறது.

0: பழகி வரும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்பீர்கள் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை 16ஆம் தேதி நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் இறுதி நாள் இன்று வாழ்வதற்கு ஒரு புதிய அழகான நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் அனைவரும் நன்றி கூறுவோம். பக்தி பாடலோடு நாம் தொடங்கலாமா?

அடுத்த பக்தி பாடல் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல். உறுதியைப் போல உழைப்பும் இருந்தால் எளிதில் வெற்றியை காணலாம்.

இன்றைய குறப்பா அழக்காரமை, நாட் என்பயிங் பீயிங் பியரிங் நோ டிசையர் தட் இஸ் பீயிங் ஃப்ரீ ஆஃப் ஜெலசி. வெறுப்பேற்றின் அத்தொப்பது இல்லையார் மட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் பொருள் யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் அடையக்கூடிய மேம்பாடான பேர்களில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் தேர் இஸ் நோ கிரேட்டர் கெயின் இன் த வேர்ல்ட் தான் possessing a mind that is free from envy towards anyone. வாருங்கள் இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இக்குறப்பாக்களை. அழக்காராமை. Being free of jealousy is a supreme virtue and a strict rule of life. அழுக்காராமை.

0: peut être considéré comme constituant à lui seul une vie morale.
1: விழுப்பேற்றி நக்தொப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றி நன்மை பெறின்.
0: De toutes les richesses, aucune n'est comparable à celle qui consiste à n'envier quiconque.

0: la prospérité de l'envieux et la misère de l'homme vertueux sont des sujets de méditation.
1: அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்வில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும்
0: Personne ne s'est jamais enrichi par l'envie. Personne ne s'est jamais appauvri par l'absence d'envie.
2: இது உங்கள் நிகழ்ச்சி மங்கியரை உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி
2: உங்களுக்காக நாம் வழங்கும் பாடல்கள் இன் சுவை தரும் பாடல்கள் இன் இசை கீதங்கள் இதோ வரும் முதல் பாடல்

புரண்ட வீடா புகுண்ட வீடா படத்து பாடலாகும். ஆம், இந்த வீட்டில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போகிறார்களோ அந்த குடும்பம் ஜெயிக்கும்.

சரி, கணவன் மனைவிக்கு இடையே வரும் சின்ன சின்ன கோபங்களும் பின் அவை அன்பாக மாறுவதும் தான் உண்மையான இல்லறம் என்பதை கவிஞர் வாலி தன் வரிகளில் விளக்கியுள்ளார். இந்த பாடல்

நினைவில் நிற்கும் பாடல்களை உங்களுக்காகவே இதோ வரும் இந்த பாடல். இசை புயலகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் அலைப்பாயுடே 2000 படத்தில் இடம்பெற்ற அருமையான ஒரு பாடல். யாரோ யாரோ தோழிகள் மனப்பெண்ணை கேலி செய்வது போலவும் இறுதியில் தாலியின் முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது. யாரோ யாரோடி

மங்கையரே, இல்லத்தரசிகளே, குடும்ப தலைவிகளுக்கு நாம் வழங்கும் அருமையான பாடல்கள், இன்பச்சுவை பாடல்கள். இந்த அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டே உங்களுடைய இந்த மத்திய பொழுதினில் மிக இனிமையாக கழிந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரும் அடுத்த பாடல். மலரோது மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோது மனதின்று பகை கொள்வதேனோ

மனிதர்களுக்குள் பேசுவதற்கு வார்த்தைகளே தீர்ந்து போனாலும் அங்கு நிலவும் மௌனம் பல ஆர்த்தங்களே பேசும். அந்த மௌனமும் கடந்துவிட்டால் காதலில் இருவரின் கண்கள் மட்டும் பேசி எல்லாவற்றையும் உணர்த்திவிடும். இந்த பாடலின் அர்த்தம்

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக 1:30 மணி வரை

உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை என் உளம் நிறைந்த தித்திக்கும் வியாழக்கிழமை மத்திய வணக்கம். நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி ஏறக்குறைய 4 மணித்துளிகள் ஆகிறது. இதுதான் வாழ்க்கை. வெற்றி பலரின் கனவு, தோல்வி பலரின் வாழ்க்கை. வெற்றி தோல்வியின் முன்னேற்றம், தோல்வி வெற்றிக்கான பாதை, வெற்றி சிந்திக்க விடாமல் இருக்கும். தோல்வி சிந்திக்க மட்டுமே வைக்கும். வெற்றி வாழ்க்கையின் ஓர் அங்கம். மேலும் தோல்வி வாழ்க்கையில் அர்த்தம். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இதோ வரும் இந்த பாடல்.

போ மலராது ஆம் என்பது இசைப்புயரகுமானின் அதாவது ஏ ஆதி பர்மன் இசையமைப்பில் வெளியான கேட்டவரெல்லாம் பாடலாம். 2005 ஆண்டில் வெளிவந்த ஒரு மெல்லிசை பாடலாகும்.

அன்புமிகு மங்கையரே, ஆரோக்கிய வாழ்வுக்கு உங்களுக்காக ஓர் உடல்நலம் குறிப்பு. உங்கள் காலையில் அதாவது உங்கள் நாளை ஆரோக்கியமான சாலை பானத்துடன் தொடங்குங்கள். எலுமிச்சை தண்ணீர் ஜீரண மேம்படும், சீரக தண்ணீர் உடல் உப்பும் வாயு பிரச்சனை குறைத்து, மேலும் புதினா தண்ணீர் உடலை ஹைட்ரேட் செய்து சருமத்திற்கு புத்துணர்ச்சி தரும்.

நிற்கும் பாடல்கள் நினைவு நிற்பவை. இதோ வரும் ஒரு பாடல் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இனிமையான குரலில்

பாடல் போதை நிறத்தை த. இது ஒரு நடன பாடலின் அதிகாரபூர்வ தமிழாக்கமே இப்பாடல். இப்பாடலை ஸ்வேகுஷர் மற்றும் பண்டித் மகராஜ் பாட கவிஞர் மதன் வரிகளில் எழுதியுள்ளார்.

இதுவரும் உங்களுக்காக நாம் வழங்கும் அருமையான பாடல், நினைவில் நிற்கும் பாடல் இது. மௌனத்தின் சத்தம், காற்றின் மொழி, ஒளியா மௌனமா, ஆற்றின் மொழி அலையா, இதனலா

தோடு கலந்து இசையையும் மௌனத்தின் அழகையும் மிக நயமாக விவரிக்கிறது இந்த பாடல். வைரமுத்து வரிகளில்

நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது காதலர் தினம் படத்து பாடல். உங்களின் அன்பான அர்ப்பணிப்புக்கு மிக அழகான வாழ்த்துக்கள்.

நோக்கி வரிசையில் இறுதியாக வரும் பாடலை கேளுங்கள். தசாவதாரம் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல். முகுந்தா முகுந்தா ஹிமேஷ் ரேஷம்யா இசையமைப்பில் வாலி வரிகளை எழுதிய பரமஸ்ரீ கமல்ஹாசன் மற்றும் சாரண சர்கம் இணைந்து இப்பாடலை பாடியுள்ளார். பெண் கதாபாத்திரம் கிருஷ்ணனின் மீது பாடும் ஓர் அதி ஆழமான பாடலாகும். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சியினிய பாடலுடன் நிறைவு பெறும் நம் நிகழ்ச்சிக்கு பிறங்கான்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த வணக்கம், நன்றி நேயர்களே.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodhanandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்எஸ்ஐ பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். அம்பலத்தரசே அருள் மருந்தே என்னும் சிவபெருமானை போற்றும் தெய்வீக பாடலை கேட்கலாம்.

வானுடைய அன்பர்களை, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் ஈவது விளக்கேல் என்றார். அதாவது நாங்கள் எப்போதும் நல்ல தானங்களை செய்ய வேண்டும், அதுவும் முதியவர்களுக்கு செய்தால் நன்று. ஆகையால் நாம் ஔவையாரின் சொற்களை பின்பற்றலாம். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். மௌனம் போலே இந்த பாடலை சத்யபிரகாஷ் மற்றும் குழுவினர் பாடியுள்ளார்கள்.

வானொலி அன்பர்களே, இந்த அருமையான பாடல் பிடித்திருந்தால் சொல்லுங்கள். அடுத்து வரும் பாடல் மின்சார கனவு என்னும் படத்திலிருந்து வந்துள்ள பூப்பூக்கும் ஓசை. இந்த பாடலை திருப்பி பாடியவர்கள் ஸ்வேதா மோகன் மற்றும் குழுவினர்.

வானொலி அன்பர்களே, உங்களுக்கு பிடித்த அருமையான பாடலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்து வரும் பாடலை சிறப்பாக புலஹோஷ் ஊரில் வசிக்கும் வீரப்பன் குடும்பத்தாருக்கும் பீமாது குடும்பத்தாருக்கும் அன்போடு தருகின்றோம்.

வாருளி அன்பர்களே, விக்ரம் உடைய மகன், நடிகர் விக்ரம் உடைய மகன் நடித்த பாய்சன் என்னும் படத்திலிருந்து வந்துள்ள இந்த அருமையான பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.

வருளி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழிகற்றை ஆசைக்கூட என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.